அட்டாய் வினாடி பணம் செக்காய் விழாவாப்பி மே பேன் இலங்கை பேடையான ஹதன் என் களி மதக்கணும் விஜய் நிஷ்பாதன தத்துவ நோக்கியம் குணாத்மக பவனிகள் லங்கா விதராக்னவே லோகியம் பிளிகத்த குழுபடு நிஷ்பாதன போல் சம்போல கேதுவ காலிமிரிஸ்டிகாக தான கூட விஜய நிஷ்பாதனன் தான் ரச பெணும மே ஒக்கம ஹரி லுனு கெட்டே இந்தல ஹெம்மத்தேம விஜய நிவசிங் என்னோ அதான் விசேஷம் மாலு கரியக்கே மகதன கூட அப்ப மாலு கரியக்கு பலாபுரத்தின் ஒரு ஹக்தினோட போய் கடையை தீன அறமேவா எக்கேக ஜாத்தியவா கேள தெம்மட்டு மாலு கரியக்கு அப்ப எதுவும் மிரிஸ் மாலு கரியக கதனும் டேஸ்டே இன்னேனே அலுத் மாலு டிக்க கிணல்ல ஊக்கட ஊன கருனார் அப்பிக்கே மிரிஸ் டிக கொரகா டிக துணப்பா கூடு டிக ஒரு டிக்கு ஒக்கம் இக்க துக்கல்ல ஹரி கானட்டு நியம பதமட்டு அப்பிக்கே நீது ஹரியட்டு தெம்புனாட பசி ലുണുടികേം ഒക്കോമ കതുക്കല്ല ഒക്കോമ തെമ്മട പക്ഷെ ലുണുതാനെ അന്തിമണ്ണിമേ നീ പറിപ്പോൾ റൈഡേ കോമുണത്വ ഉയന പിയന കിണിക് നാങ് വാടമതക്കരണോണി ക്യാമ രസക്കരാന്ന് ഒയാ ഉണന്തുവ കപവീമ അലുത്ത് ഇലവലു പലതുരു അലുത്ത് പലതുറനെ മാലുക്കീലനെ ഇവിടെ കുത്തുക്കുന്ന ദേവൽ വിശേഷം നീത് രസകാർക്കവരെയും തൊറവ് വാട് കുലുപട്ടു കേക്കുത്തുക്കരകാരന് പുലുവാങ്കമാക്കി തീരണങ്ങേ വിജയ നിഷ്പാദന ജാത്യന്തര മട്ടമേ പിലിഗനീമക് സഹിതായി വിജയ നിഷ്പാദന

லாகாண்ட ரேடியோ ITN காட்டக்கலின் பத்தர விஸ்தர சமக அலுத்துமத்துர துருதனகல்ல உனுசும்மன தேஷுபாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரன லாகாண்ட மோனின்

0: ஸ்டார் ஜூனி தூமினி தாதப்பா
1: பில்லியன் பிலப்புரவரேதி
0: ஐடிஎன் லக்ஹட பூஜா சம்புத்த வந்தனா விசக்கலாப்பய
1: தக்கினி

சமய சூத்ர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகம்சே விசின் லோக சத்யாவித அனுகம்பாவின் தேஷ்ணா கர்ணலது ஆர்ஷக பரித்ரான தேஷ்ணா அதரின் மகா சமய சூத்ர தேஷ்ணாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே இதான்